உண்ட தயாரித்தவும் துவையெழிலிய பத்திய ஞாருரான் பாங் பத்தாங் ஜல்வா மச்சான் நகா துண்டான் திங்கி தாளப்பான் கிருப்பானி காமரப்பாஸ் பிரங்லே ஜபூனும் துவங்க தயாரித்தவு ரும்பாங் உலோத்தாங்கல்வன் ஆலங்காங்க அகல் பணும் துவங்க தேரித்து அலுங்கா லுபுவா கிராதுலாங் நியூயன் பணும் துவங்க தேரித்து ஜொலு அங்குவங் புவா புன்வத் ரங்குவத் ரங்குவத் துடுவா தா பங்காவோ இந்த

ஏகிதேதயா ஏக்ஷமாபலா தத்தாயிங்காங் அபங் ஞாபரோக்கோ ஞுப்தபாங் பூம் நலூனு சூஞ்சுவா நாரின் தாயே துவாயே தராந்தோ